வந்து சபதுலங்கா அவனஹாரு ஜன நானக தினக்கோ கிருப்பா பை தின சேவையா சிறுஜனஹார் பௌடி சத் சத்தியே கே ஜன பகத ஹை சத் சத்யா ஜின்னி அராத்தியா ஜின குருமுக கோஜ டண்டோலியா தின அந்தரஹோ ஹீ சச் லாதியா சச் சாஹிப் சச் ஜின்னி சேவையா கால கண்டக மார் தின்னி சாதியா சச் சச்சா சப் தூ வட்டா ஹை சச் சேவன் சே சச்சர லாதியா சச் சச்சே நூ சாபாஸ் ஹை சச் சச்சா சேவ பலாதியா ஸ்லோக மஹல்லா சௌத்தா மன்முக பிராணி முக்த ஹை நாமஹீன பரமாய் பின் குரு மனுவா நா டிக்கை பிற பிற ஜூனி பாய் ஹர் பிரப ஆப் தயால் ஹோஹே தான் சத்குரு மிலே.